இல்லை போனப்போ நாங்களும் பொல் ஜாங் பென் கிலோன் போன் எவ்ரி டைம் ஜு கோ அவை போலும் நாங்களும் மர்ஜி கிலோங் தாங்களோ அடுன் டு மைக்கேல் போல்டன் பென் கிலோன் போன் அலு நலாம் தே ஹவு ஆம் ஐ சப்போஸ் டு லிவ் விதவுட் ஜூ போலும் அர்ஜிக் தான்.